எனக்கு ஒரு கார் அஷ்டபதி கை கோட்ட புஜாரி கை கோட்ட அச்சார் விஹாரி கை கோட் பீர்த்தவாசி கை கோட் பன் பிரமே உதாசி கை கோட் வேத கே ஸ்ரோத்தே கை கோட் பீசர் ஹோத்தே